அதால் கொண்டுடுவேன் மறைக்கு. ஆனால் இந்த என் ஒழுங்கை ஓய்வோயரா மறக்க பொருட்டு வந்துடுவோமலா. எச்சா மறக்க பரவாயில்ல.